0: to develop new farming techniques that are better suited to conditions in Tamil Nadu.
1: இது டெஃபினட்டா அதோட இன்வெஸ்ட்மென்ட் அதிகம் தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதோட எந்த தொழிலுக்குமே நம்ம ரிஸ்க் இருக்குது. இந்த தொழில நம்மோட ரிஸ்க் வந்து நீங்க ஒரு 2.5 3 வருஷத்துல உங்களோட முதலீடு நீங்க இதில எடுக்க முடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரிஸ்கா இருந்தாலுமே இது வந்து ஒரு வயபிள் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்னோட கருத்து.
2: Let me show you something. It's the age-old laddu that our grandmothers would make, only now it's got a makeover. This one has fewer calories, some seeds, and a lot of other superfoods. You know, it's so much fun to eat foods that are sustainably made, ethically sourced, and flavored with love. At least mine is. My mum made it. You want to try? Well, are there any other recipes that you know of? Let me know. I will see you soon. Until then, take care. Goodbye. Namaskar.